0: கேரளாவின் ராத்ரியா டாய்
1: லைவ் எஃப்எம்
2: அவகாஷே லாங்கியாத கஸ்ம லைவ் எஃப்எம்

0: லங்கா விழாவையும் பாந்திருப்பா ஹாய்.
1: மகரகமட ஹோமாகமட குடகமட www.liveFM.கே.
2: LiveFM.lk.